0: அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை. சக்தியின் நாட்குறிப்பு.
1: இன்று மே மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனைக்கோட்டை திருவருள்மிகு கரைபிரான் ஆதிவிநாயகர் தேவஸ்தான வருடாந்த பிரம்மோற்சவத்தில் இன்றைய தினம் மாலை 5 மணி அளவில் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 7 மணி அளவில் சமய அறிவு போட்டி மற்றும் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் ஆயில் ஏஎல் திறமை சித்தி பெற்ற கிராம மாணவர்கள் கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற உள்ளது. வத்தளி உருப்பிட்டிய அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவம் இம்மாதம் 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. தென்கோவை திருவருள்மிகு கற்பக பிள்ளையார் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவம் இம்மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. முல்லைத்தீவு வற்றாப்பிள்ளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் விழா நாளை தினம் திங்கட்கிழமை பாக்குத்தண்டல் நிகழ்வோடு ஆரம்பமாக உள்ளது. இதேபோன்று உங்கள் பிரதேசங்களில் இடம்பெற உள்ள சமய சமூக கலை கலாச்சார பாடசாலை மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை சக்தியின் நாட்குறிப்பு தபால்பட்டி இலக்கம் 75 தெப்பானம பன்னிப்பிட்டிய என்ற முகவரிக்கும் 0700-283-854 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வையுங்கள்.